0: FM 93.5, FM 93.7, La Khanna, Radio ITN. மே பே மொழி மத கிரீம சுரேக்கு முமாக துண்டு
1: வாகனேக கமன் கரண விட்டு நித்தரம் ஆராக்ஷித பந்தபாட்டிய பெலந்தியமட்டு அம்மத்தக்க நுகரான்ன
0: சுப கமனாக
1: හඩ්බෙට් හගෙනන්න වෙලාව උදේ දහයයි විනාඩි තිස්ස එකයි.